சுந்தரம் மதன மோகன ஷாம சுந்தரம் ஷாம் சுந்தரம் மதன மோகன மோரம குட்டதாரி மோரம குட்டதாரி மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி மாதவ ஓ மாதவ ஹரி.